0: நான் இங்கிலீஷ் பேர் சொல்றேன். ஆகணும்
1: Medic 12, you can disregard.